0: உடனே நீ திக்குட்டு சூடாக ஜோக்கார் கேட்கிற இயேசு கிறிஸ்து
1: win yuk mi gam matin kama wa duwa ho gam ma miki ni a ke win fon ma a ke vuk ma le
0: ni chako chawa pa na ka chawa pa wa riyo me odiku win fon pa lo ba ini na duchu ipi era boru ya bon wentone era beach speak fm we be di kare me rochu poni win gen matin ni we ri ro poni
2: he is jehovah nissi the lord a banner of victory thank you jesus for giving me the victory